பயஞ்சினாய். பாபா பாபா அம்பரபூ அமுருசி அக்கி குக்கு அசாமலபா ஹீனனா ஹீனனா ஹூ இஸ் லைக் கம் டு மீ ஹீனனா பேஜானோ பேஜானோ பேஜானோ பேபி அவோ பியாலா மா வி சாசும் மா யா சாவ்ல ராட்டி மா யா